வரையும் வடாஸ்வரபன அதுட விக்கிரமவனோ அநிருத்தநாடோபமம் பிரதி

ஏ பிட்டா பஞ்சையன சிட்டில ராயண்ண மாறி மேக வகைதானா, கெட்ட மனுஷன் இன்ன பஞ்சி வகையாக அகச நல்ல நானா, ஹட இட்ட குலக்கரண